உரையுரை போலிங்கனேல் அகிமை யாரம்பியா ஜரவை ஜாதி சுப்புறம் சாய் அகல் நாள் வம்மு அந்த ஜம்மு சின்ன ஊசவுள் காரல் கொலேரல் கொஞ்சம் இப்பு தொக்காய் இயேசன் கிருது ஸ்ரீ ஷேக் தான் பனான் செப்பாவன் சதான பப்பச்சாஜு பொம்னக்கே புறம் சாய் சசுல் கென் செலாஜு கென் அப்துரமம் லுஞர் பத்தி முஃபர் ஜாஜி புபுரம் சாய் யோம் பக்கி ஆய்ச்சே போட்டாயா நச்சுப் யாய் பயுமர் ஏஹல் கம்மர் வச்சாய் ஏசலாங்கத்தாய் யா பரியர் மாதே ஜம்பார் இன்னொத்தி சுமுன் சேஃபேட்டு கேகி அல்ல மோட்டம் என் செஞ்சாய் ஜம்மல் நிப் செய்யீர் நிப் அம்சு சுர துஜான் கென் மஞ்சீர் ஈர் நவாத்தாய் di jeuf lu reuy bolé ko ak nopi xamul ko ko bañ lo am mu baye ko ak yow ci borom tay fi am da ko bokk ak nun te baye no mi no am dem fete ak yalla doy lo cheikh borom tay du wax te rewul du jambat lum la wax mo rafet du ko tisat du tas yaakaare wa tay khawlan sayyan halilan kamilan mufidan loolu la doone ci cheikh motax mu mom tay bokku nga tay rek.